நம் நாட்டு செல்வங்களை அபகரிக்க வந்ததோடு தங்கள் ஆட்சியை நிறுவி நம்மை அடிமைப்படுத்தவும் செய்தனர். நமது நாட்டின் பெருமையை காக்கவும் நம் மக்களை அடிமைத்தளத்திலிருந்து மீட்கவும் பலர் முன்வந்தனர். பல போராட்டங்கள், பல துன்பங்கள், பல பேச்சுவார்த்தைகள் என பல வழிகளில் தீவிரமாக போராடியதன் விளைவாக நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த பெரியோர்கள் தன்னலமில்லாத தியாகிகள். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பல தியாகிகள் முயன்று கிடைத்த வெற்றிதான் நம் நாட்டு சுதந்திரம். இன்றைய நாளில் அவர்களைப் பற்றி நினைவு கூறுவது நமது கடமை. கேரளத்திலும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இத்தகைய தியாகங்களை செய்தவர்கள் தாம். அவர்கள் பலர். பழசிராஜா முதல் ஏ கே கோபாலன் வரை பல வீரர்கள் போற்ற தகுந்தவர்கள். பழசிராஜா, கே கேளப்பன், அக்கம்மா செரியன், குட்டிமாளு அம்மா, ராமகிருஷ்ண பிள்ளை, கே குமார், டி கே மாதவன், முகமது அப்துர் ரஹ்மான், கே பி கேசவமேனோன் போன்று பலர். அவர்களுள் சிலரை பற்றி இங்கு பார்ப்போம். முதலில் கேரள சிங்கம் என்று அழைக்கப்பட்ட கேரளவர்மா பழசிராஜா அவர்களை பற்றி பார்ப்போம். இவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய முதல் கேரள மன்னராவார். இவர் கோட்டயம் மேற்கு பகுதியை ஆட்சி புரிந்து வந்த அரச பரம்பரையைச் சேர்ந்தவர். 1753 பிறந்த இவர் சிறுவயதிலேயே ஒரு மாவீரனுக்குரிய எல்லா போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். இவர் வீரத்தைக் கண்டு ஆங்கிலேயர் பலர் அஞ்சியதும் உண்டு. 1773 ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலியை எதிர்த்து போராடிய மலபார் போரில் பழசிராஜா அவர்களுக்கு உதவினார். போரில் வெற்றி பெற்ற பின்னர் மலபார் பகுதி ஆங்கிலேயர் வசம் ஆனது. ஆங்கிலேயர்கள் மலபார் மக்களிடம் கடுமையான முறையில் வரி வசூல் செய்தனர். இதே முறையை பழசிராஜாவின் ஆட்சியின் கீழ் இருந்த பல சிற்றரசர்களிடமும் செய்தனர். இதை எதிர்த்தார் பழசிராஜா. இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டில் வாழ தாங்கள் ஏன் உங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று குரல் எழுப்பினார். எல்லா சிற்றரசர்களும் ஆங்கிலேயர்களுக்கு பயந்தும் பணிந்தும் கப்பம் செலுத்த பழசிராஜா மட்டும் மறுத்தார். அவர்களது தலையாய நோக்கம் பழசிராஜாவை அடிபணிய வைக்க வேண்டும் என்பதாயிற்று. வரி வசூலிக்கும் பொறுப்பு பழசிராஜாவின் மாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவரும் பழசிராஜாவிடம் கப்பம் செலுத்திவிடு என கூற அவர் தீவிரமாக எதிர்த்தார். அவரை அடிபணிய வைக்க ஆங்கிலேயர்கள் பல வழிகளில் முயன்றனர். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒருநாள் இரவு என்று கூட பாராமல் பழசிராஜாவின் அரண்மனையில் தாக்குதல் நடத்தி அவரை பிடிக்க முயன்றனர். அங்கு இருந்த படை வீரர்களை கொன்று குவித்தனர். அரண்மனை கருவூலங்களை உடைத்து அனைத்து செல்வங்களையும் கவர்ந்து சென்றனர். ஆனால் பழசிராஜாவை பிடிக்க முடியவில்லை. தன் பதவியையும் தன் செல்வங்களையும் இழந்த பழசிராஜா வீரத்தையும் அச்சத்தையும் இழக்கவில்லை. வயநாட்டு பகுதியின் காடுகளில் மறைந்து வாழ்ந்தார். அங்கு அவர் தங்குவதற்கு பழங்குடி மக்கள் வசதிகள் அளித்ததோடு அவர்களுக்கே உரித்தான போர் ஆயுதங்களை அளித்தனர். வீரமிகுந்த குறிச்சியர், குறும்ப வீரர்கள் அவரிடம் மிகுந்த பக்தியும் விசுவாசமும் கொண்டனர். பழசிராஜா அவர்களுக்கிடையே பல வீர உரைகள் நிகழ்த்தி எல்லோருக்கும் விடுதலை உணர்ச்சியை ஏற்படுத்தினார். பெரும் படை திரண்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா தாக்குதல், அதாவது மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினர். இரு பக்கங்களிலும் பலர் உயிர் இழந்தனர். பலரின் உயிரிழப்பு அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. இருந்தாலும் இறுதிவரை போராடினார். இந்த மண்ணில் புதையும் என் இரத்தம் வருங்கால மக்களுக்கு சுதந்திர உணர்ச்சியை கொடுக்கட்டும் என்று கூறினார் பழசிராஜா. பந்தலூர் குகைகளில் மறைந்து வாழ்ந்தார். அவருக்கு உற்ற துணையாக இருந்த தலக்கன் சந்துவை சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்தி தூக்கிலிட்டனர். சேனாதிபதி இடச்சேருங்கனை பிடித்தனர், வருந்தினார். இருப்பினும் மனதைரியத்தை இழக்கவில்லை. வயநாட்டில் மாவிலத்தோடு என்னுமிடத்தில் பழசிராஜாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் நடந்தது. கடுமையான போரின் முடிவில் பழசிராஜா ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது நாட்டின் சோகக் கரை படிந்த வரலாறாயிற்று. அவரது முடிவு பற்றி இன்னொரு செய்தியும் கூறப்படுகிறது. ஆங்கிலேயர் கைகளில் அகப்பட விரும்பாத பழசிராஜா தன் கையில் உள்ள வைர மோதிரத்தை வாயில் இட்டு உயிரை மாய்த்தார் என்பதுதான் அது. எப்படியாயினும் கேரளவழ்மா பழசிராஜாவின் நாட்டுப்பற்றும் சுதந்திர போராட்ட உணர்ச்சியும் வரும் தலைமுறைக்கு பாடமாகும். இவருக்காக அமைக்கப்பட்ட நினைவிடம் மக்களால் ஈர்க்கப்பட்டு மரியாதைக்குரிய இடமாக இன்றும் கருதப்பட்டு வருகின்றது. அரசகுலத்து வீரர் பழசிராஜா என்றால் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கே கேளப்பன் என்பவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்தான். கேரள காந்தி என அழைக்க

ஏற்பட்ட கோயப்பள்ளி கேளப்பன் 1819 கோழிக்கோட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். அங்கு பள்ளி கல்வி முடித்து பின் சென்னை பல்கலைக்கழகத்தில் தன் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். சங்கராச்சாரி செயின்ட் பெர்க்மன் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஆங்கிலேயரை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டம் நடத்திய போது தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போராட்ட களத்தில் இறங்கினார். போராட்டம் ஒருபுறம் இருக்க தீண்டாவு இயக்கத்தை ஒழிக்க பாடுபட்டார். 1924-25 வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்ற விதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். 1931 குருவாயூர் சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கினார். பலர் தாக்கப்பட்டனர். வெகுண்டு எழுந்தாலும் அஹிம்சையை கைவிடாமல் மிக பொறுமையாக போராடினார். அதனால்தான் இவர் கேரள காந்தி என அழைக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகத்திலும் ஈடுபட்டார். காந்தியடிகளின் தண்டி யாத்திரையை ஒட்டி கேரளத்தில் பையனூர் என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். கோழிக்கோடு முதல் பையனூர் வரை ஊர்வலம் நடத்தினார். 1931 காந்தியடிகள் சிறையில் அடைக்கப்பட்டபோது அவருடன் சிறையில் இவரும் இருந்தார். காந்தியடிகளுடன் கேளப்பன உண்ணாவிரதம் இருக்க காந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டார். புரட்சிகரமான எண்ணங்கள் கொண்டவர் இவர். தன் ஜாதி பெயரை தன் பெயரிலிருந்து நீக்கியவர். ஐக்கிய கேரள சமிதி என்ற அமைப்பின் தலைவராக இருந்தார். ஜவஹர்லால் நேருவிடம் ஐக்கிய கேரளம், அதாவது மலையாள மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்க்கும் வகையில் ஒரு பகுதி உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறிய போது முதலில் அவர் செவி சாய்க்கவில்லை. திருவிதாங்கூர், கொச்சி, மலபார் போன்ற 3 பகுதிகளையும் இணைக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். ஆனால் மலபாரை ஒழித்து திருவிதாங்கூர், கொச்சி பகுதிகளை இணைத்து திருக்கொச்சி உருவாக்கப்பட்டது. இந்த முடிவு அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. ஐக்கிய கேரள சமிதியின் தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு கிசான் மஸ்தூர் பிரஜா என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பல நன்மைகள் செய்ய முற்பட்டார். இந்தியா சுதந்திரமடைந்தபோது இந்த கட்சியின் பெயரால் போட்டியிட்டு லோக்சபா தேர்தலிலும் வெற்றி பெற்றார். இவ்வாறு கேளப்பன் நாட்டு விடுதலைக்காக போராடினார் என்பது மட்டுமின்றி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடியவர். நாட்டு விடுதலைக்காக பல போராட்டங்கள், சிறை தண்டனை, தியாகங்கள் செய்தவர். அதனால் கேரள மக்களின் மனங்களில் இடம் பிடித்தவர். 1990 அரசு இவர் பெயரால் தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. அக்கம்மாச்சரியன். விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட பல வீராங்கனைகளும் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் மகாத்மா காந்தியால் கேரளத்தின் ஜான்சிராடி என்று அழைக்கப்பட்ட அக்கம்மாச்சரியன். இவர் அண்டைய திருவிதாங்கூரில் காஞ்சிரப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் தோமன் சிசேரியனுக்கும் அண்ணம்மாவுக்கும் 2வது மகளாக பிறந்தார். 1931 கல்லூரி படிப்பு முடித்தவுடன் புனித மேரி பள்ளியில் 6 ஆசிரியையாகவும் பின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார். இளமை பருவத்திலேயே விடுதலை வேட்கையில் தீவிரமாக இருந்தார். 1931 வெள்ளையனே வெளியேறு என்று குரல் கொடுத்தவர். சிறை தண்டனை பல அனுபவித்தவர். வெளியில் வந்த பிறகும் பல போராட்டங்களில் இவர் ஈடுபட்டார். 1938 திருவிதாங்கூர் மாநில காங்கிரஸ் உருவானது. இந்த இயக்கத்திலும் சேர்ந்து போராடினார். அன்றைய திவான் சி.பி. ராமசாமி ஐயங்கார் இந்த இயக்கத்தை தடுக்க வேண்டும் என்றார். அவரது ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்று கூறியதை பட்டம் தாணுபிள்ளை, சி. கேசவன், வர்கீஸ் போன்ற தலைவர்கள் ஒன்று கூடி எதிர்த்தனர். அவர்களுடன் இவரும் இருந்தார். சிறையில் பல பெண்கள் அடைக்கப்பட்டனர். அவர்கள் பல கொடுமைகளை அனுபவித்தனர். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். சங்குமுகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பலர் கொல்லப்பட்டனர். ஆயினும் அக்கம்மாச்சரியன் தளரவில்லை. பெண்கள் தலைமையில் ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது. இவர் தன் வேலையை ராஜினாமா செய்தார். அக்கம்மா பல பெண்களை சேர்த்தார், நிதி சேகரித்தார். அப்போதும் பல வன்முறை செயல்கள் நடந்தன. இவர் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆவேசம் கொண்டார். ஊர்வலத்தை முன்னின்று நடத்த யாரும் முன்வராத போது அக்கம்மா முன்வந்தார். பரவூர் முதல் கன்னியாகுமரி வரை பல கூட்டங்கள் நடத்தி திருவனந்தபுரம், தம்பானூர் வந்த இவர்களை வரவேற்க மாபெரும் கூட்டம் கூடியிருந்தது. 1938 சித்திரை திருநாள் மன்னனுக்கு பிறந்த நாள். இந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அந்த நேரம் அக்கம்மா தங்கள் உரிமைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினார். வெட்டிமுரிச்சான் கோட்டையில் மாபெரும் கூட்டம் நடந்தது. வெண்மையான ஆடை, வெள்ளை நிற குல்லா அணிந்த பெண்களின் படை கடல் அலைகளெல்லாம் ஒன்று கூடி திரண்டு வந்து நின்றது போல் காட்சியளித்தது. அதன் முன் அதர்மத்தை அழிக்க வந்த துர்காதேவி போல் அக்கம்மா காட்சியளித்தார்.

രാജിനാമ ചെയ്ത് പല പോരാട്ടങ്ങളെ ചെയ്ത് പലമുറൈ ചിറൈത്തണ്ടനെ അനുഭവിച്ച് വിടുതലെ പെട്ട് 1947 சட்டசபையின் உறுப்பினராக பதவியேற்று அதன் பேரில் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் இவர். எல்லோருக்கும் சம உரிமை, சம அந்தஸ்து என்பதில் அக்கறை கொண்டவர். மன்னனையும் எதிர்க்க தயங்கவில்லை, ஆங்கில அரசின் வன்முறை கண்டு அச்சமும் கொள்ளவில்லை. இந்த வீராங்கனைக்கு கேரள அரசு நினைவாலயம் கட்டி கௌரவித்து உள்ளது மிகவும் சிறப்பு. இவருக்கு கேரளத்தின் பல இடங்களில் சிலை அமைத்து வரும் தலைமுறை இந்த வரலாற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்துள்ளது. அடுத்ததாக ஏவி குட்டிமாளு அம்மா. சுதந்திர போராட்ட வீராங்கனை, சிறந்த சமூக சேவகி, சிறந்த தலைவி போன்ற பல சிறப்புகளை பெற்றவர் ஏவி குட்டிமாளு அம்மா. 1905 கேரளத்தின் பாலக்காடு மாவட்டம் ஆனைக்கரை என்ற ஊரில் பிறந்தவர். கல்வியிலும் மற்ற பல பெருமைகளை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். இவரது கணவர் கோழிபுரத்து மாதவ மேனன் ஆவார். இவர் அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். 1906 காந்தியடிகள் ஹரிஜன்களின் முன்னேற்றத்திற்காக கூட்டம் நடத்த வந்தபோது அவரது கொள்கைகளால் குட்டிமாளு அம்மா பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சுதந்திர போராட்ட வீராங்கனையாக உருவெடுத்தார். கோழிக்கோடு மகளிர் அமைப்பில் அப்போது இருந்தார். 1930-31 கதராடை தவிர வேறு ஆடை அணிவதில்லை என்று உறுதியெடுத்ததோடு எல்லோரையும் அங்கனமே வற்புறுத்தினார். அந்நிய ஆடைகள் விற்கும் கடைகளின் முன் நின்று மறியல் நடத்தினார். பல போராட்டங்கள் நடத்தியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவரது பெண் குழந்தைக்கு 2 ஆகியிருந்தது. தன் பிஞ்சு குழந்தையுடன் சிறை சென்றார். சுதந்திரம் என்ற கொள்கையில் தீவிரமாக இருந்ததால் துன்பங்களால் அவர் மனம் தளரவில்லை. சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகும் 1932 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டார். 1942 குவிட் இந்தியா போராட்டத்திலும் கலந்து கொண்டார். மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். அமராவதியில் உள்ள பிரசிடென்சி சிறையில் இருந்தார். 1944 வெளியில் வந்தார். வந்ததும் கேரள காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் பதவியிலும் இருந்தார். பல சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பல ஆதரவற்றோர் இல்லங்கள், குற்றம் சுமத்தப்பட்ட குழந்தைகள் காப்பகங்கள், தொழு நோயாளிகளின் நலங்காக்கும் விடுதிகள் பல இவரால் அமைக்கப்பட்டன. நலிந்த மக்களின் நலங்காக்கும் விடுதிகள் பல இவரால் அமைக்கப்பட்டன. இவரது நற்பணிக்காக இவர் பெற்ற விருதுகள் பல. மல்லூர் கோவிந்த பிள்ளை விருது, வேலுத்தம்பி விருது போன்று பல விருதுகளை பெற்றுள்ளார். கேரள அரசு இவரது வாழ்க்கை வரலாற்றை குறித்து ஒரு குறும்படம் தயாரித்து வெளியிட்டதும் சிறப்பு. அடுத்ததாக கே குமார். கல்வியில் சிறந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் கோயம்பள்ளி குமார். 1894 கொல்லம் மாவட்டத்தில் எலந்தூர் என்னுமிடத்தில் பிறந்தார். பரவூர் ஆங்கில பள்ளியில் பள்ளிப்படிப்பு, இன்டர்மீடியட் கல்வி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில், உயர்கல்வி மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரியில். சிறந்த மாணவன் என்று பெயர் பெற்றவர். காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சமூக நலன்தான் தனது முதல் கடமை என எண்ணி தன் மேற்படிப்புக்கு தடை விதித்தார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர். காந்தியடிகள் பயணம் செய்யும் இடங்களுக்கு அவருடன் செல்வார். அவரது பயணத் திட்டத்துக்கு பொறுப்பு வகித்தார். கேரளத்துக்கு காந்தி வந்தபோது அவரது உரையை மலையாளத்தில் மொழிபெயர்த்து மக்களிடம் சேர்ப்பித்தார். வீர உணர்ச்சியை ஊட்டினார். சிறந்த பத்திரிகையாளரும் கூட. வைக்கம் மௌலி நிறுவிய சுதேசாபிமானி பத்திரிகையை சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ண பிள்ளையுடன் ஒப்படைக்க பிள்ளை சிறை சென்றபோது குமார் அதனை ஏற்று நடத்தினார். பல கட்டுரைகள், தலையங்க கட்டுரைகள் எழுதி சுதந்திர உணர்வை மக்களுக்கு ஊட்டினார். ஏற்கனவே அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பல கட்டுரைகள் எழுதியவர். கோவில் நுழைவு போராட்டம், வைக்கம் சத்தியாகிரகம், தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் என பல போராட்டங்கள் நடத்தினார். 21 சிறை தண்டனை, அதில் 9 பலவிதங்களில் அவர் துன்புறுத்தப்பட்டார். கோழிக்கோடு, தெள்ளிச்சேரி, கண்ணனூர் ஆகிய இடங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். 1921 வேல்ஸ் இளவரசர் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்தார். திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழை போன்ற இடங்களில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி நடத்தினார். இவருடன் 2 இஸ்லாமிய நண்பர்கள் ஏ கே பிள்ளை, தோப்பில் பத்மநாப பிள்ளை ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவர்கள் ஐவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர் அந்நிய நாட்டு துணிகளை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினார். இவரது கொள்கைகளால் உயர்கல்வி கற்ற பெண்களும் ஈர்க்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் அன்றைய திவானின் மனைவியும் ஆவார். மற்றும் பிஜி கோவிந்த பிள்ளையின் மனைவி கே கார்த்தியாயினி அம்மாவும் ஆவார். இவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர்,
பாராளுமன்ற

0: கமிட்டியின் தலைவர் போன்ற பல பதவிகள் வகித்தவர். இவர் சிறந்த சமூக நல மேம்பாட்டாளர். தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஹரிஜன்களின் நலனுக்காக செலவிட்டார். அவர்களது கல்வி, பொருளாதார மேம்பாடு ஆகியன அவரது நோக்கம். பல குழந்தைகளுக்கு வகுப்பு எடுத்தார். இந்திய தொழில் பயிற்சி பள்ளிகளுக்கு அடித்தளமிட்டவர் குமார் அவர்கள். படிப்பு நேரம் தவிர மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பல சிறு தொழில் பயிற்சிகள் கொடுத்தார். அதன்படி சோப், மெழுகுவர்த்தி போன்ற பல பொருட்கள் செய்யும் பயிற்சி அளித்து அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். இவர் ராஜாஜி, நேரு, சிஆர் தாஸ் ஆகிய பெருந்தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்தார். நேரு அரசுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு முக்கிய இடத்தில் இருந்தாராம். இவ்வாறு தன்னலம், தன் விருப்பம் என்று இருக்காது, சமுதாய நலம், நாட்டு நலன் நலிந்தவர் மீது அக்கறை கொண்டவராக இருந்ததால் இவர் நாட்டு மக்களால் குமார்ஜி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இப்படி எத்தனை எத்தனை தியாகிகள் தன்னலமின்றி நாட்டு விடுதலை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஜாதி சமய வேறுபாடுகின்றி பொருளாதார வேறுபாடின்றி போராடியதால் தானே நாம் விடுதலை பெற்றோம். இதை மனதில் கொண்டு இனி வருகின்ற தலைமுறையும் சமய சச்சரவின்றி தன்னலமின்றி நாட்டு பற்று கொண்டு நம் நாடு, நம் மக்கள், நம் முன்னேற்றம் என்பதை தாரக மந்திரமாய்க் கொண்டு செயல்படுவோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். இதுவே நாம் நம் பாரத தாய்க்கு செய்யும் தொண்டு என்று கூறலாம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் சூரியகுமாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை, கேரளத்தின் சுதந்திர போராட்ட வீரர்கள்.

0: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி கே கல்பனா அவர்கள் எழுதி வழங்கும் கவிதைகள் பாரதம், நிழல் படவும் நினைவுகளும் மற்றும் நீர்.
1: பாரதம். பாரதம் என்றொரு நாடுண்டு, அங்கு பழம்பெரும் புரட்சிகள் தான் உண்டு. வெள்ளையர்கள் பிடியிலிருந்து வென்று வந்தோம், கொள்ளை கூட்டத்தை விரட்டினோம் நாட்டிலிருந்து. வீரர்கள் பலரும் வித்திட்டு தீரத்தை நாட்டி திளங்கிடும் நாடு எங்கள் நாடு. வீரர்கள் பலரும் வித்திட்டு தீரத்தை நாட்டி திளங்கிடும் நாடு எங்கள் நாடு. தியாகிகள் பலரும் தர்மத்தின் போதனையில் பெற்றோம் எங்கள் சுதந்திரத்தை, வீர சுதந்திரத்தை. வேதனை அத்தனையும் வேள்விகளால் வென்று சாதனை கொண்டு சரித்திரம் புகுத்தினோம் நாங்கள், சரித்திரம் புகுத்தினோம். உற்ற தலைவர் பலரும் உயிர்கள் கொடுத்து பெற்ற நாட்டின் பெருமை நிலைநாட்ட அகிம்சை வழியில் அரும்பாடுபட்டு அடைந்தோம் எங்கள் மகிழ்வின் சுதந்திரத்தை. சூடினோம் வெற்றி திலகத்தை, நாடினோம் மக்கள் நலம் பல. ஆட்சிக்கு புத்துயிர் கொடுத்து மாட்சிகள் புகுத்தி மகத்துவம் படைத்தோம். சட்டம் ஒழுங்கை சடுதியில் பாதுகாக்க திட்டங்கள் தீட்டியே திறமையை கையாண்டோம். சமூகத்தில் நீதியை நிலைநாட்டி சரித்திரத்தில் எங்களுக்கான ஓர் இடமும் பதித்தோம். மரபும் பண்பாடும் மன்றத்தில் காத்து அறமாய் தரித்தோம் அகில வரலாற்றில். மரபும் பண்பாடும் மன்றத்தில் காத்து அறமாய் தரித்தோம் அகில வரலாற்றில். நெசவும் உழவும் ஒப்பற்ற தொழிலா

திசைகளெங்கும் திகழ்ப்புடன் வியாபித்து கலைகள் நிறைந்த கற்பக தருவாய் மலையாய் உயர்ந்தோம் மரபின் வழியில். கதைகள் ஆயிரம் கல்வெட்டுகளில் பொதிக்கப்பட்டு விதைகள் விதைத்தோம் எதிர்கால தலைமுறையினருக்கு. பாரதம் என்றொரு நாடுண்டு, அங்கு பழம்பெரும் பெருமை தானுண்டு என்று போற்றும் வகையில் உலகில் ஓர் முத்திரை பதித்தோம். பாரதம் என்றொரு நாடுண்டு, அங்கு பழம்பெரும் பெருமை தானுண்டு என்று போற்றும் வகையில் உலகில் ஒரு முத்திரை பதித்தோம் இந்தியன் என்ற அடையாளத்துடன். நிழற்படமும் நினைவும். மண்ணில் பிறந்தது முதல் நிதமும் கண்ணில் பலவித காட்சிகளின் அணிவகுப்பு. நினைவுகளின் காட்சியின் பிணைப்பாய் என்றும் நித்திலம் தொட்ட சாட்சியாய் நிழற்படம். நினைவுகளின் காட்சியின் பிணைப்பாய் என்றும் நித்திலம் தொட்ட சாட்சியாய் நிழற்படம். அங்கத்தின் மாற்றம் ஆயுளின் முதிர்ச்சி பங்கமின்றி பாங்காய் எடுத்துரைக்கும் அற்புதம். விழாக்கோலங்களில் குன்றாது பவனி வந்து அலாதி பிரியத்துடன் மனதில் நிரம்பும் அவ்வப்போது ஞாபகமூட்டி தாளாட்டும். மனிதனின் படிக்கட்டுகளில் நிழற்படமும் ஒன்றாக கணிதமாய் காட்சியின் மாற்றத்தை உருப்படுத்தும். ஆரம்ப வாழ்க்கை ஆதாரமாய் தெளிய வீராப்பு கொள்ளும் வேடிக்கையும் நிகழும். பருவ காலங்களின் பகட்டான மாற்றங்களை துருவங்கள் மாறினாலும் துல்லியப்படுத்தும். பதின்ம வயதில் பட்டாடை பருவநிலை முதுமை நிலையில் பல்லில்லா சிரிப்புடன். பதின்ம வயதில் பட்டாடை பருவநிலை முதுமை நிலையில் பல்லில்லா சிரிப்புடன் எழிலாய் உணர்த்தி ஏற்புடன் முனையும் மொழியின்றி உரைக்கும் ஆவண சாட்சியாகும். உள்ள கிடக்கைகளை உருவகப்படுத்தி தெல்லிய உணர்வை பரிசளித்து மகிழும். கருப்பு வெள்ளை சேர்க்கையாய் அன்று பலவித வண்ணங்களின் வடிவங்களின் மாற்றங்களில் இன்று. கருப்பு வெள்ளை சேர்க்கையாய் அன்று பலவித வண்ணங்களின் வடிவங்களின் மாற்றங்களில் இன்று. பிறந்த நாள், பூப்புனித நீராட்டு, உபநயனம், திருமணம் போன்றவை நினைவோடு தவழும் நிழற்பட உருவெடுப்பில். ஆல்பம் என்றதும் குடும்ப அங்கங்கள் ஒன்றிணையும் வாழ்வின் பிடிப்பினையை உணர்த்தி புன்னகைக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு உயிரோட்டமான உறவுகளை பிரதிபலிக்கும். சடங்குகள் ஒவ்வொன்றும் சாட்சியாய் தொடரும் தடயங்களுக்கு ஆதாரமாகவும் சில இடங்களில் உறுதுணையாகும். அறிவியல் துணையுடன் அனைத்தும் முன்னேறிட தெரிவுகள் யாவும் தொலைதூர பயணமாகும். மண்ணில் மடியும் உயிர்களின் சாட்சியாகவும் ஏழ் பிறப்பும் நம்மோடு பிறளாது உடன் வரும். அந்தந்த நாட்களில் அந்தந்த அடியெடுப்பு வெந்து தணிந்தாலும் வேர்களாய் நிலைத்திருக்கும். பால்ய காலமும் யவ்வனமும் நினைவிலாட வாழ்வின் பல ஸ்வரராகங்களை மீட்டி மொழியும். தோல் சுருங்கிய தொலைவிலான காலத்தில் மீள் வேடிக்கையாய் பழங்கதைகள் பல பேசும். தோல் சுருங்கிய தொலைவிலான காலத்திலும் கூட மீள் வேடிக்கையாய் பல கதைகள் பேசும். உறவுகளின் குதூகலத்தை உணர்வாய் வெளிப்படுத்தும் தரமான நிழற்படம் தன்மையாய் நிறையும். ஓங்கி நெடுக வளர்ந்த பின் குறும்பு பருவத்தின் அடையாள நிழலாட புன்னகை வாசம் செய்து உய்யும் நாணத்தால் முகம் சுழியும் தன்னகம் நிறைந்து தகைமை கொள்ளும். முதுமை பருவத்தில் பெயரன் பேத்திகளுக்கு இளமை பருவத்தின் இன்பரசத்தை எடுத்துரைக்கும். காலத்தின் பிடிப்பினையில் காலத்தால் அழியாது ஞாபகங்கள் சுரந்து நாள் திசையும் இணைக்கும். பள்ளி பருவ நட்புகளின் பரவச நாட்கள் அள்ளி பெருக்கும் ஆனந்த சாரல் மழையாகும். பள்ளி பருவ நாட்களின் பரவச நாட்கள் என்றென்றும் அள்ளி பெருக்கும் ஆனந்த சாரல் மழையாகும். துள்ளித்திருந்த காலத்தின் வேடிக்கைகள் எல்லளவும் குன்றாது எடுத்தியம்பி வியாபிக்கும். மனதோடு லயித்து மானுடத்தை போற்றும் தனதான வாழ்க்கை படலமது துளிரும். காதலின் அடையாளத்தை காலத்தால் மொழிந்து இரகசிய கதவுகள் திறந்து பேசும். பெட்டியில் பதுங்கி கிடக்கும் குவியலில் அசையா சொத்தாய் என்றும் நிலைத்து இன்பத்தின் பரிபாஷையை இமைகளுக்கு அளிக்கும். துன்பங்களை களைத்து தூய்மையாய் ஒளிரும் பந்த பாசங்களின் சாட்சியின் அணுவகிப்பு

വാക്കിനെ സന്തതികൾക്ക് എടുത്തുരത്ത് സകലമുമായി സാക്ഷിയാകും. ഇതളോറ പുണ്ണകയെ ഇരട്ടിപ്പായി കൊടുക്കും. சிதலமடைந்த வாழ்வின் சிற்றின்பத் தேடலாகும். உய்யும் வாழ்வின் உதாகரணமாய் நின்று மெய் உருவத்துடன் மெய் சிலிருக்க வைக்கும். காலாந்தர பயணத்தில் யாவும் சாட்சியாகிட கேளாது எழும்பும் கேள்விகளுக்கும் பதிலாகும். உயிர்ப்புடன் துடிக்கும் உன்னதத்தை வெளிப்படுத்தி பெயருடன் வாழும் பெருமையின் சின்னங்கள். வடிவங்கள் ஒத்த வாசகத்தின் கூற்றினை படிமங்கள் கொண்டு பலவற்றை சித்தகரிக்கும். நிழல்படன் என்றும் நிழலாய் தொடர்ந்து சுழலும் வாழ்வின் சூட்சமங்களை உணர்த்தும். ஆங்கிலேய கால வாழ்க்கை நிலையழிய தாங்கிய தலைவர்களை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டும். சமுதாய மாற்றத்தில் சாகசங்கள் நிரப்பிட குமுகாயம் போற்றும் குன்றாத வழியாகும். பழங்கால கலைகளை நிழற்படமும் தாங்கும். அழகியல் நுட்பங்களை அளித்து சிறக்கும். பிணைந்த வாழ்வில் பிம்பத்தை உருவகப்படுத்தி புனைந்த வாழ்வின் புலர்ச்சியில் புதுமையாகும். பிணைந்த வாழ்வில் பிம்பத்தை உருவகப்படுத்தி புனைந்த வாழ்வின் புணர்ச்சியில் புதுமையாகும். நீர் இயற்கை அளித்த கொடையின் இன்ப ஊற்று, செயற்கையில் சுரக்காத செழுமையின் பரிசு. இயற்கை அளித்த கொடையின் இன்ப ஊற்று, செயற்கையில் சுரக்காத செழுமையின் பரிசு. நீரின் உயிர்ப்பு நித்திலம் தொட்டாலே பாரின் சுழற்சி பாங்காய் தொடரும். கடலன்னை இன்றி ககனமேது, அடைமழை இன்றி அவனிதான் ஏது. நீரின்றி அமையாது நாளும் இவ்வுலகு, சாரமாய் எடுத்துரைத்து சாட்சியின் வித்தாகும். நீரில் பலவகை நிரம்பிய இப்புவியியல் சீருடன் இணைவது மழையின் கொடையாலன்றோ? மேகக்கூட்டங்கள் மோகத்துடன் உரசி மேலதாளம் முழங்க மத்தளம் கொட்ட நாள் திசையும் திறந்திட பேரொளி பிரகாசம் புத்தொளியாய் மின்னிட சாரல் முளை பொழிந்து சாமரம் வீசிடும். மழையின் கொடையால் மகிழ்ந்திடும் கால்வாய்களும் ஆற்றில் கலந்து ஆனந்த பிணைப்பாகும். நிலத்தடி நீரோ மிகையின்றி ஊற்றாகும். பலத்த மழையால் கிணறும் நிறையும். விவசாயம் செழிக்க நீரன்றோ கொள்முதல், மனிதன் உயிர் வாழ நீரன்றோ ஆதாரம். நீரால் யாவதும் நனைந்து சிலிர்த்திட யாக்கையும் தன்மையடைந்து மலரும். மேதினி பசுமையுடன் மேன்மை அடைந்திடும் தாகத்தை தீர்த்து தளராது நிலைத்திருத்தும். மேதினி பசுமையுடன் மேன்மை அடைந்திடும் தாகத்தை தீர்த்து தளராது நிலைநிறுத்தும். விசும்பின் சாரல்கள் விருந்தாகும் பூமியில் அசும்பும் நிறைந்து ஆழியன புடைசூழும். அரும்புகள் விடர்ந்து அழகாய் பூத்திடும் கருமேகத்திரையும் கன நேரத்தில் விலகிடும். பருவமழை தாளாட்ட புட்குளும் புத்துயிருக்கும் கருவாய் எழுந்து கடமையை உணர்த்தும். புள்ளினம் புவியில் புத்தாடை விரித்திடும் வல்லின மொழியில் வசந்தம் வீசிடும். புள்ளினம் புவியில் புத்தாடை விரித்திடும் வல்லின மொழியில் வசந்தம் வீசிடும். ஆவினங்கள் நெகிழ்ந்து ஆனந்தமாய் குதூகலிக்கும் பூவனம் மலர்ந்து பனித்துணியால் புன்னகைக்கும். ஆரவாரத் தூவலாய் அசைந்திடும் விருட்சமும் தீராத காதலுடன் தேன் கனிகளை அளித்திடும். தாகம் தீர்த்திட தாராளமாய் பொழியும் வேகம் அதிகரிக்க மின்சாரமும் கிடைத்திடும். காடும் கழனியும் கண்மாயும் செழிக்க நாடும் சிறக்கும் நலன் பல பயக்கும். ஆடியில் உழவன் அறுவடை செய்து நாடிடுவான் மழைதனை நாற்றுகளை நட்டுவிட்டு. ஆடியில் உழவன் அறுவடை செய்து நாடிடுவான் மழைதனை நாற்றுக்களை நட்டுவிட்டு வருணனின் வருகை வாகையும் சார்த்திட மறுதளித்த மக்கள் மகிழ்வுடன் எழுந்திடுவர். பாலைவனமும் இங்கு பசலையாய் நின்றாடி சோலைவன காட்சியாய் சொர்க்கமாய் நிறைந்திடும். ஆழி சூழ்ந்து அகிலம் தழைத்தோங்க வேலியில்லா வெள்ளியோடை தொழிராகும். மண்ணை கவ்வி மண் வாசனை மதிமயக்க எண்ணங்கள் எழுந்து புரட்சி செய்யும். சிறுதுள்ளி பெருவள்ளம் சீரான வாய்மொழி மறுபேச்சில்லை முன்னோர் சென்ற கூற்றன்றோ? செம்மண்ணில் திவளை செறிவாய் முத்தமிட செம்புல பெயர் நீரென சங்கமமாகும். ஏழைகளின் கண்ணீரை துடைக்க சாட்சியாகி வாழையடி வாழையாய் நீர் உவகையாகும். மாறியுமுண்டு இங்கு உலக பிறப்பதுவே சீராய் புறநானூறு உரைத்தது மெய்யன்றோ? கொண்டல் கூடியாடி களிப்புற்றிந்த பரிசினை
வண்டமிழ்.

0: சொல்லெடுத்து புலவர்கள் கையாள்வர். உயிர் நிலைத்திருக்க நீரின் பங்கு இன்றியமையாதது. ஊன்று கோலாய் நின்று உலகை ஆளும் பிணியை தீர்க்கும் மருந்தாகவும் அமையும். கனியின் சாராய் காலத்தோடு இணையும். வாழ்வின் தேடல்களில் நீரின் பங்கு அளப்பரியது. வேள்விகள் யாகங்களும் நீருக்காக புரிவதுண்டு. உயிர்கூட்டின் மதிப்பீட்டில் துல்லிய பங்களித்து மெய்யுடன் உயிர் வாழ துணையாய் நிற்கும். பஞ்சபூத சக்தியில் நீரும் ஒன்றே. வஞ்சகம் செய்தால் வையம் அழிந்திடும். கருவில் உயிர் வாழ்வது பன்னீர் குடமதில் உருவில் ஆட்கொள்வது இயற்கையின் நீர்நிலையில். நீரின் தேக்கம் தாக்குதலை விளைவிக்காது பாதுகாத்து உயர்த்துவது மனிதனின் கடமையே. நீரை பாழாக்காது சேமித்து வைத்திட கோடை காலத்தில் பயனாய் அமையும். திக்கெட்டும் நீர்நிலைகள் நிறைவாய் நின்றாலே மக்கட்பேறுகள் மகத்துவம் காண முடியும். நீர்வளம் பெருகிட நாளும் முனைவோம். ஈர்ப்புடன் இணைந்து அகிலத்தை காப்போம். நீர்வளம் பெருகிட நாளும் முனைவோம். ஈர்ப்புடன் இணைந்து அகிலத்தை காப்போம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி கே. கல்பனா அவர்கள் எழுதி வழங்கிய கவிதைகள்.